0: ஹலோ ஹலோ
1: ஹலோ மேடம், ஐ போன் தொங்ஜரேசே சம்பாத்திகி சொங்தாம் இப்போ யாமனி மேடம்.
0: ஹாய் இப்போ யாமா, குட் மார்னிங். மணிப்பூர்கி தோரம் நான் சொம்புதராம் நோக்ஜரி கரி ஃபிலிம்கி கரம் பைசை கண்பிகனி ஹைபியு.
1: ஹா மேடம், தொய்வி ஃபிலிம்கினா ஹாய் ஹங்கோம் சதானந்தகா ஆய்க்கு நந்தி சொரிக சக்பா திங்னருய் நங்கா நுங்ஷிகி சைஹோதா கஞ்சக்கி தமோய் சிங்னா
0: ตัวตาก็เย็นหอยยามนะสุขุยดานะคันบิรักปมาลียามนะคอนเจลพาซนะสุงงตุกิหอยๆอ่าใช่ๆสิพลัมจะปามจะบ่าตาบิงบ่าอย่าอีใส่ได้ดูว่าคนได้ดูยามตาบ่าอันนี้ก็ตาตะเกะกับสัมปัตเดี๋ยวจําเลยไกลดิกิยามบ่ามอเลยบ่ากับสัมปัตยามเลยไกลดิกิเตมาสะวลเซม
1: ยามนุงไอเจเรซอมนะคันบีเรอิบะทอยบีฟิล์มซีดะกีสะดานันดามะดีอาร์เคนันเดชอรียานีกีคอนเจลดาโบรเซนโดวะเฮงจานะไซริงบะไซรังมะนะโกปีมะซุงโซเลนโดกอคอนโดลตัมจะรักละเกมะยามปุนะตามินะซี
0: ทาราจารีมะนะทาเกจิรี.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: குட் மார்னிங் மணிப்பூர், கனாய் பிரபனோ. ஹலோ ஹலோ, தசரி தசரி ஹைபியோ கனாய் பிரபனோ தபிப்ரா. ஹோய் ஹோய், கரி இசை கண்பி கனி ஹைபியோ. வை கூப்பம் கி கரம்ப இசை ஹைபிபனோ. ஹோய் ஹோய், சுகே கே த நிங் தீசபி ஹைனா சே ஹோப நவ்போய்ன சக்பசே ஒய்பிதோய் நிக்கோ. ஹோய் ஹோய், குதோல் தம்ஜரக்லகே மையாம் புன்ன தாமினசி.
1: Thank you.
0: தகச்சரி.